புயல் தொழிசத்தம் உள்ள கிட்டலும் சிசுறு நல்ல மாதிரி சிபாரி பெல்லா சிசுறு நல்ல மாதிரி சிபாரி.